சங்கரா தொடிய பிற்கா மயல் தினப்பாயா ராம் சோ சோ ஆத் நிர்மல தாத்தா ஜின் விச்சும் ஆப் கவாயா ராம் விச்சும் ஹோ சுக்காயா ஜஹர் பாயா ஹர் காம் நு மன பாணி அனதின் குண காவே நித சாச்சே கதே அகத் கஹாணி ஜுக் சாரே சாச்சா ஏகோ வர்த்த பின் குரு கினே ந பாயா நானக ரங்க ரவே ரங்க ராத்தி ஜின் ஹர் சேத்தி சித்த லாயா காம் நு மன சோய லடா சாஜன் மிலே பியாரே ராம் குருமத்தி மன் நிர்மல ஹோவா ஹர் ராக்கியா உர் தாரே ராம் ஹர் ராக்கியா உர் தாரே அப்னா காஜ சுவாரே குருமத்தி ஹர் ஜாத்தா பிரீத்தம் ஹோய லயா மன் மேரா பாயா கர்ம விதாத்தா சத்குர் சேவ சதா சுபாயா ஹர் வசியா மன் முராரே நானக மேல் லை குரு அப்னே குர்கே சப்த சுவாரே.